எஃப்எம் அண்ட் 102.7 மெகா ஹர்ட்ஸ் தி ஆகாஷவாணிலிருந்து த எஃப்எம் ரெயின்போ தில் சே தில் தக் டியூன் கீதா ஹை துசி தி பனே ஹோ அப்னி தோஸ்த் ஆர்ஜே நேஹா ரலந்தே நால் இஸ் கீதா தி மஹஃபில் யானி இக் பியார் கா நகமா ஹை ப்ரோக்ராம் தே விச்சு.